0: Trending song of the hour was brought to you by Almaraya Car and Bus Rental. Daily, weekly, monthly and long-term leasing. For fast booking, WhatsApp to 050-000-2918.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: 1982 முதல் UAE இல் நீங்களுடைய வாகன ஆவசியங்கள் நிறைவேற்றுன திவ்யா ஓட்டோ ஸ்பேர் பார்ட்ஸின் ஏற்றவும் புதிய சாக ஷார்ஜ அல் தைதிலே நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் பிரவர்த்தனம் ஆரம்பிக்கும். உத்தரவாதம் ஒக்டோபர் 8 வியாழாழ்ச வைகுந்தேரம் 4 மணிக்கு. இனி அல் தைதிலே எல்லா கேரேஜுகளுக்கும் அல் தைதிலும் சமீப பிரதேசங்களிலும் உள்ள எல்லாருக்கும் திவ்யா ஓட்டோ ஸ்பேர் பார்ட்ஸின் புதிய ஷோரூமில் இருந்தும் ஜெனுவின் வாகன ஸ்பேர் பார்ட்டுகள் ஈஸியாய் வாங்காம். கூடுதல் விவரங்கள் Call 065-328-794 or WhatsApp to 050-388-5370.

0: Stay connected with Home 92.2 FM. Home is a feeling. It's a feeling. Mid morning with Nitya. You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: வெடிபட குதிரையை பிடிச்சு கேட்டான்.

0: Song of the Hour was brought to you by Al Maraya Car and Bus Rental. Daily, weekly, monthly and long-term leasing. For fast booking, WhatsApp to 050-000-2918.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: 1982 முதல் UAE இல் நீங்களுடைய வாகன ஆவசியங்கள் நிறைவேற்றுன திவ்யா ஓட்டோ ஸ்பேர் பார்ட்ஸின் ஏற்றவும் புதிய சாகா ஷார்ஜா அல் தைதிலே நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் பிரவர்த்தனம் ஆரம்பிக்கும். உத்காடனம் ஒக்டோபர் 8 வியாழாழ்ச வைகுந்தேரம் 4 மணிக்கு. இனி அல் தைதிலே எல்லா கேரேஜுகளுக்கும் அல் தைதிலும் சமீப பிரதேசங்களிலும் உள்ள எல்லாருக்கும் திவ்யா ஓட்டோ ஸ்பேர் பார்ட்ஸின் புதிய ஷோரூமில் இருந்தும் ஜெனுவின் வாகன ஸ்பேர் பார்ட்டுகள் ஈஸியாய் வாங்காம். கூடுதல் விவரம் call 065-328-794 or WhatsApp to 050-388-5370.

0: every Monday to Friday, evening 5 to 9 p.m. Back to Home with Asif, only on Home 92.2 FM.
1: Back to Home. நீங்கள் கேட்கிறது Home 92.2 FM. Home is a feeling.
2: Malayalita!
3: Malayalita!
4: கேருவா, மக்களே. கேருவா.
1: Malayalita, brought to you by
5: Joshi Vaidyar Ayurvedic Medical Center. பாரம்பரியத்தின் அறிவுகள் நாளையுடைய ஆரோக்கியம். Dubai Investment Park 1 இல். Call now 054-22-45901.

0: கேளுவாடா மக்களே, கேளுவா.
1: மலையாளிடா brought to you by
2: ஜோஷி வைத்தியர் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். பாரம்பரியத்தின் அறிவுகൾ நாளையுடைய ஆரோக்கியம். துபாய் இன்வெஸ்ட்மென்ட் பார்க் 1 இல் கால் நவ 054 224 5901.

0: Trending song of the hour was brought to you by Al Maraya Car and Bus Rental. Daily, weekly, monthly and long-term leasing. For fast booking, WhatsApp to 050-000-2918.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: 1982 முதல் UAE இல் நீங்களுடைய வாகன ஆவசியங்கள் நிறைவேற்றும் திவ்யா ஓட்டோ ஸ்பேர் பார்ட்ஸின் ஏற்றவும் புதிய சாகா ஷார்ஜா அல் தைதிலே நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் பிரவர்த்தனம் ஆரம்பிக்கும். உத்தரவாதம் ஒக்டோபர் 8 வியாழாழ்ச வைகுந்தேரம் 4 மணிக்கு. இனி அல் தைதிலே எல்லா கேரேஜுகளுக்கும் அல் தைதிலும் சமீப பிரதேசங்களிலும் உள்ள எல்லாருக்கும் திவ்யா ஓட்டோ ஸ்பேர் பார்ட்ஸின் புதிய ஷோரூமில் இருந்தும் ஜெனுவின் வாகன ஸ்பேர் பார்ட்டுகள் ஈஸியாய் வாங்காம். கூடுதல் விவரம் call 065-328-794 or WhatsApp to 050-388-5370.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங். மலையாளிடா
3: கேளுவா மக்களே, கேளுவா.
0: மலையாளிடா brought to you by
2: ஜோஷி வைத்தியர் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். பாரம்பரியத்தின் அறிவுகள் நாளையுடைய ஆரோக்கியம். துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் 1 இல் கால் நவ் 054-224-5901.

0: Morning with Nithya. Monday to Friday, 11 a.m. to 2 p.m. Only on Home 92.2 FM.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: You are listening to Home 92.2 FM. Home is a feeling.